0: அன்னைக்கு கோயில்ல உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்றதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
1: குட் குட் பாய், குட் மிஸ். கோயில பார்த்தது உண்மைதான், ஆனா ஐ அம் நாட் எ பேட் பாய். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவீங்களா?
0: ஹலோ,
1: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: ஹலோ, என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க.
1: ஸ்ட்ரைட்டா மேட்ரு தான் அதாகப்பட்டு எவ்வளோ கியூட்டா இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி கியூட்டா பசங்க பெத்துக்கிட்டது, ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
1: ஹஸ்பண்டா? மெட்டீரியா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூடதான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
1: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்றேனா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
1: ஏங்க, நான் சீரியஸா தாங்க மேரேஜ் பத்தி பேசுறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்ப இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
1: பிக்கப் பண்றதுக்கு முன்னாடியே டிராப் பண்ற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ்?
2: தேங்க்ஸ்.
1: இன்னைக்கு டிராப் பண்ற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
1: இல்லைங்க இல்லைங்க, நான் டிராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: காட்டுங்க. தேங்க்ஸ்.
1: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டி நட்டுங்க, உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூட் சொன்னீங்க?
0: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ்னர் பையன தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசின, ஸ்கூட்டர்ல வந்தேன்.
2: புரியல.
1: பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூலுக்கு போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
1: நிஜமா ஆண்டி?

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா. மம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டி இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தினால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டை போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டை போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா போயிருமே சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ பேண்ட கழறேன், போய
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: எடுக்கட்டுமா?
1: டேய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: எப்பா
1: சொல்லுங்க சார்,
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்து மதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது, அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரபா பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார், என்ன தெரியுதா, வாயில புண்ணா வாந்தி வருதா, உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன் சார், ஊமே தெரிஞ்சதுக்கு பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ, யோ சீக்கிரம் போடியா சார் போகணும்.
2: சார்
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடைய இவர் தான் ஊமியாச்சே, என்ன பார்த்தாலும் அவன் அளவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கணப்பா.
2: சார்
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ, அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடறான். என்ன என்ன
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா,
0: ரேடியா ரிப்பேரா, அப்ப சார் சார் எங்க இருந்து வருது
2: சார், சார்
0: வாய் அசைது, வாய் அசைது
2: சார், சார் சார்
0: இங்க இருந்தா காக்குது, இங்க இருந்தா காக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்கல்ல,
2: பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான், அறிவில்ல உனக்கு.
0: சரிப்பா பேசாமே ஏன் இருந்த,
2: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம், சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்.
0: உனக்கு
2: சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா, என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டயத்துக்குள்ளதான் வந்து நான் திக்கிறேனா, அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டயம்.
2: இந்த டீ
0: எனக்கு, டீ வேணாம்,
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்.
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு, குடுறா தேடிட்டு இருக்காத, குடு.
0: வேற சில்லற இல்லையே, 100 தலால இருக்கு, இந்தாப்பா மிச்சத்தை
2: மிச்சக்காரனுக்கு போடு.
4: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்புல்ல.
0: படுத்துறாயா, படுத்துறான் அவன், படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
2: தொங்கு தொங்குடா,

சரி தரிகிடம் தற்பது ஜம் சரி தரிகிடம் சரி தரிகிடம் தற்பது.

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட உனக்கு கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேக்க போறவ? இப்புட்டாலத்திட ஓசி இட்லிக்கு காசு கேக்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ண
0: அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உட புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணிய கோக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா அவன் என்ன கேட்டாரா? எங்க போவ? என்ன சொல்லுவ? சொல்லு,
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன்? உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

0: லட்சுமிஜி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி.
2: எனதர்ம 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
1: அமைச்சரே, இந்த லகட பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
3: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
2: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
2: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
2: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
2: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
4: உனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
2: எப்போது திட்டினேன்?
4: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
2: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
4: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
2: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனை என்று கூறினேன்.
1: முடிச்சவிக்கி,
2: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
4: மூடா என்றாயே.
2: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
2: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
1: வேற என்ன சொன்னான்? அமைச்சர் அண்ணா, இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
2: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
2: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு.
2: மன்னா,
1: என்ன
2: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: டே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
2: இது அநியாயம், அக்கிரமம்.
1: எனக்கு இது நியாயம்? நன்றாக தூவுங்கள்.

0: ஐயோ கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. அடியோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம்.
1: டேய் மடையா,
0: டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறக்குறோம், அதுக்கு டிரெஸ் ஆயுது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இத போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நரிக்குறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க, வேலையாது எனக்கு, இது வேலை பிடிக்கல, என்ன வேலை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: யார் முத்தையா பேர் சொல்லி
2: கூப்பிடுறது?
0: இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னதே டே முத்தையாவா? இனிமே இந்த டேகின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்ப மறுபடியும் மத்தியா
0: செருப்பால அடிங்க,
2: வெளியப்போ.
0: தேங்க்யூ, இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லிச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் பேசுன, நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டா. அங்க போய் வேலை இல்லன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 ரூபாய் டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா. ஆமா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலை பாறான்னு சொல்லுங்க, உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா கோடி பையில சட்டம் தச்சு கொடுங்க, வேணா ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க, தார்பாய் என்ன தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா.
2: சரி நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய், இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம்.
0: ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன்.
2: சரி போ.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன்.

0: குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல ஆடுவான், இவன் கூட குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வாரேன். வாங்க. இப்ப கூட குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான? தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா?
2: காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடையா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவன் ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
3: கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா? நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
2: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறான்.
1: போனா ரத்தம் கட்டிச்சாமா? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. ஆமா போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. இப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை போடுறது.
1: எல்லாரும் காசை போட்டாச்சா?
2: இல்ல.
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
3: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கிச்சாமா.
3: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
3: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டல.
3: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லி அடிக்கி.
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கிதான் சாக போற?
3: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா வந்துருச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை. தலைச்சாம்புல தலையில மையெடுத்து அதுல தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
3: நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா. இருந்த காசையும் புடுங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போகணுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
2: எவன் ரத்த கைக்கு சாவது?
3: யாரா அவன்?
2: யாரா உனக்கு என்ன? மூடிக்கிட்டு வேடிக்கை படுறா.
3: அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையன் அனுப்பிடலாமா?
3: ஆமாங்க பாவம், யாரு பத்த பிள்ளை தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க. ரத்தம் கக்கி கிளம்பி விட்டான். அனுப்பிடுங்க வீட்டுக்கு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்லையா?
3: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமா கலைஞ்சு போங்க. இந்த பையனை நான் போங்க போங்க போங்க.
3: எல்லாத்தையும்
1: எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலயா?
3: எங்கிட்டா போறது? பஸ் கூட காசு இல்ல. இந்த மாதிரி 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
3: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசு குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சான், ரத்தம் கக்கிச்சாவ.
3: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாவே. குடு.
1: போமாட்டேன்.
3: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறே?
1: உசார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி.
3: இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத.
1: பெஜார் பத்திரி டமார், பீனா பத்திரி கமாய்.
3: ஏய், நானும் பேசி போடுடா.
1: இசாப்பா பேச ஒளாக்க ஒயக்கா. ஐ எம் எஸ் பேக்கா. ஐயோ
3: டேய், என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.

0: என்னது கையில
1: காப்பி
0: கொண்டா?
1: இந்தாங்க குடி, சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தாங்க குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா? நீ குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க குடுத்தேன்.
0: என்னடா முதலே சொல்ல?
1: நீ முதலே காக்கல இல்ல.
0: பெரிய மனுஷன் பேசிட்டு மரியாதை போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன், மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூட்டா, ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நிறைய உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு?
3: சுமாரியா, ஆத்தா வையல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
2: இல்லையே,
0: எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கூட கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
0: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறையும் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடைய பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க. பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
0: ஆமா, இவர் வளம்புரி ஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக், இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இது அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்.
3: ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே தபாலத்துல
0: ஏத்திடுறேன். இதுல அஞ்சு தலையை கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். இப்ப என்ன மழையா பெய்யுது? வேணுங்கும் போது அந்த கொடையை நான் புடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே?
0: என்னது, டாட்டாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிச்சுமிச்சி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்கோம்.
0: சிங்கமா?
2: நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும் சக்க சமய

0: வளைஞ்சு வளைஞ்சிருக்குது.
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு
0: அங்க வரங்க பொம்மை ஏஞ்சலே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, மாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டா மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துட போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டா மச்சான், வேண்டாம் வாங்க
1: ஒரே அடியில வாய்ப்புறம் போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு?
2: கேக்குறான்ல சொல்லு.
1: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே, ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் போதே ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
2: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: கந்தசாமி. என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோப்பா நோ.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்டில சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
2: ஷட் அப் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: முடிவு
0: பண்ணியா? அதான் நடக்காது. மிளகாப்பொடி கிடையாது.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா, வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கின அப்படின்னா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான், ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான், அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ,

0: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
1: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
0: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா.
1: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா.
0: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து.

கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும், கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும் கடவுள்.

அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐய.

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம

நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். இஸ் எனிபடி இன்ட்ரெஸ்ட்?

0: வரும் நாம் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கு தருகின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. பள்ளி
1: ஹாய் திருமல, நல்ல சகனம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக, அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமல சொல்றது கரெக்ட் தான்,
3: வெளியில் செல்வது தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போனும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர் எல்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு, நீலம், இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
1: போட்டு போனா லக்கு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, இத எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறா. ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டனே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேனே பாட்டி.
0: ஆமையா,
1: திருமல எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பினு இருப்பேன். அவன் தான் சொல்றானே, உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: பொன்ராசு
1: தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா, அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க
1: செத்தவனுக்கு போடுற மாலைய போய் உனக்கு போட சொல்ற, ஓரமா இல்லையா என் ஒழுக்கு?
0: நீ போட்டீங்க ரொம்ப சந்தோஷம். அவன் சத்த போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இல்ல
0: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: ஏங்க பதிமூணு இங்க வருமா?
1: வருவீங்க?
2: ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்?
0: ஏங்க இது உங்க ஒய்ப்பா, உனக்கு இது அவசியம் தேவையா?
3: தேவை என்ன தரவா போறீங்க?
1: சரியா வரும்
0: சொல்லுங்க சார்.
1: பங்கு ஆட்டோன்னா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
0: சரி,
1: முதல்ல ஒன்பது பேர் ஏறணும் பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஒரு ஏறாம பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு
0: ஆட்டோ. என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு.
1: பின்னாடி ஒரு வண்டியில
0: பத்தாவது
4: போன வாரம் என் பொட்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு
5: அதெல்லாம் மனசுல அந்தா ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க.
0: போலாம்
4: என்ன பங்கு?
0: என்ன ஆட்டோ?
4: நீ தான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு போனா சேர ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சுதான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆகுற காசு குடியா என் ஜீன்ஸ்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நான் எவ்வளவு கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
0: ஐயோ இந்த அவசப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிட்டு
4: இருக்க? பங்கு கேக்குறாயா?
0: பங்கு நான் தாயா
4: கேட்டேன். நீ எப்படி இங்க வந்த?
0: முதல்ல குத்துல வெளியே வந்தேன், மிச்ச குத்துல ஆட்டோ தான் குத்திக்கிட்டு இருந்த நீ.
4: ஆட்டோ?
0: ஆமா. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடிக்கு அடிச்சா அடிபுறாத மேல விழுந்து நடத்தமா? ஆமா. உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறது? தர
4: முடியாதா?
0: தர முடியாதுன்னா உன்னை விட்டுருவா? நானு
4: நீ என்ன விட மாட்டியா? நான் உன்ன விட்டா தரடா, நான் உன்ன விட்டா தரடா.
0: கொல்லாம விட மாட்டேன்.

0: என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமார் எப்படி
1: வள வளன்னு பேசிட்டு இருக்காத, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு.
0: அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? ஏய் பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்?
2: ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்.
1: என்ன சார்?
0: மொத்தம் இங்க எத்தனை பேர் வொர்க் பண்றாங்க?
1: 30 பேர்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 க்ரோஸ்.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 க்ரோஸ்.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குற?
0: ஒண்ணு இல்லங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குற நீயே?
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துறேன். இந்த போட்டோக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணு இல்லங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: ஏ போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். இவாதான் நான் தேடி வந்த சோனா, எடுத்துற வேண்டியதான். தேங்க்யூ சார்.
2: ஹலோ, போட்டோ எடுக்கல?
0: சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு.
1: எப்படா கிடைச்சது?
0: உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதான்டா உன் கனவு கண்ணி
4: சோனா.
0: அட பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இத பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சு முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பார்த்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, ட்ரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி கேப்பேன்.
2: ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்பத் தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்பத் தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்பத் தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான் கேட்டேன், திட்னா போடான்ட்டு வந்துட்டோம்ல.
2: பொழைக்கிறதுக்கு வக்க இல்ல, இது கோபம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
1: Larson and Toubro கம்பெனில GM போஸ்ட்.
2: நிஜமாவா?
1: GM போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்காரு, கிளர்க் வேலை காலியா இருக்குதான், அதான் அதுக்கு அப்ளை பண்ணணும். போஸ்ட் ஆர்டருக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட.
2: போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் மாசம் ஆயிரக்கணக்கா செலவாகுது.
1: அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூரா பவுடரை மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது.

0: 哥呢？
1: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
2: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகட்டாளம் கேக்குதாக்கும்.
1: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
2: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
1: ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கொடுத்துருவ. நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும்.
2: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேசிட்டு இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
1: லூஸ் மாதிரி பேசாதே ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
2: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்தை ராத்திரில அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து, ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன்ன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
1: ஆகட்டும்,
2: பிச்சு புடுவேன்.
3: சார், இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா? தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு
1: போயிடுங்க.
3: பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட்ட புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி. குத்துனா
1: ஏயா
2: சும்மா?
4: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
3: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
2: சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் உங்க புடிங்கி தீங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனை இல்ல, பேசாம உட்காரு.
3: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
2: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
3: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோலாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னுமா இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம் தான். டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதே எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையவே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேரும் சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே.
1: வாங்க அடிப்பாங்க.
0: அநியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி கட்டிட்டீங்களா?
2: மூல கடைக்கு ஆட்டோ வருமா?
0: காயலா கடைக்கு தாண்டா போகணும்.
2: அப்ப மேடவாக்க வருமா? பள்ள வாக்கத்துல தவிச்சுக்கிட்டு மேட வாக்குமா? போடா.
1: எப்படி
0: பாடி எடுக்கிற மாதிரி கேட்கறது? அதான் தங்க ஊதிட்டீங்களா?

சூட்டுக்கண்ணா, அந்த சூட்டுக்கண்ணா, வந்தரு சூட்டுக்கண்ணா, இப்ப சூட்டு அந்த சூட்டுக்கண்ணா.

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். மண்டே சார்.
1: வாட் மண்டே?
0: சாரி சார்.
1: வாட் சாரியா?
0: வாட்ன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
2: நான் உங்களை தான் தேடிட்டு
1: இருந்தேன்.
2: வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு
1: வந்துடுவோம் சார்.
2: சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சரிதி சார் வரேன் சார்.
0: டேய் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார், எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா?
1: ஒய்
0: இல்லை, எதிர்த்து ஆண்டி தேங்கப்பட சொன்னாங்க, திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆண்டி ஞாபகமாகவே இருக்கு, பர்மிஷன் கொடுத்தீனா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன்.
1: நோ நோ நோ, வர்க் ஃபர்ஸ்ட், வர்க் ஃபர்ஸ்ட்.
0: டெஸ்ட் டிரைவ் பண்ணலாமா?
1: கோ.
0: தேங்க் யூ சீஃப்.
1: பண்ணிக்க.

சரி சரி சரி கம பசனி சரி நீரி சொதரி தர பப்பம் மமக சரி சரி மகசதா மகசதா மகசதா மகசதா சக சக பத பதசா.

0: போட ஆண்டவனே நம்ம
1: இன்னமும் அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்லு டிக்கெட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன் எல்லாம் போட்டா
2: இதோ
1: ஜெட்டி மட்டும்தான் போடணும் இப்ப ரெடி
2: ஆகிட்டப்பா.
1: தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
3: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
3: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாடுற, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாது உனக்கு தெரியும்.
3: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல, தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
3: இந்தா புடி.
1: தேங்க் யூ சித்தப்பா.
3: இந்த அட்ரஸ் நாராயணங்கிற ஒரு போய் கேளு, செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அடையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோ.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
4: இருக்கு.
1: வெட்டி
3: கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
3: வெட்டி கிளி
1: எந்த கிளி சூப்பர் குடிச்சு உட்கார்றா. இல்லடி கையை காலே பண்ணி
3: குடிச்சேன்.
1: என்ன சித்தப்போ அர்பஜன் சிங் மாதிரி
3: உட்கார்ந்து
1: கை நீட்டி அடிப்பாங்க?
5: என்ன சாரதி, முன்சீட்டு பின்சீட்டு
3: உட்காந்துருந்த கம்பியில முட்டி மண்டவிக்கு போச்சு.
5: என்ன
3: போனீங்க
1: சமாளிக்கு பாரு,
5: அழுது கூட உரிமை எல்லாம் போச்சு.
3: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா, என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
3: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா.
3: வயசு பையன், நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்ச
6: முடியும்? நானும் வயசு பையன்.
3: நீனும் வயசு பையன் தான்டா, நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
6: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்காலம் கிடையாது.

0: என்னப்பா கால் எப்படி இருக்க?
1: சார், நாலு நாளைக்கு முன்னாடி கட்டுப்போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ளே கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்டு குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வர வர, இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: எஸ், உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
2: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு இருக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால பிரியம் ஆடாதரா? என்ன, ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

உலக தினம் தினம் ஜெய்யெல்லாம் கண்ட கனவினில்

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

dime quién es tú, dime.

0: ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போனேன், பொண்டாட்டி தேடி
1: வந்துட்டான். மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி உனக்கு உண்மையா இல்லையே? ஓசிதிக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
2: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
1: இப்ப அப்படிதான பேசுறேன்.
2: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டன் தான் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏன்டா, மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா சொன்ன?
2: என்ன சொன்ன?
1: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
2: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: டேய், பத்து நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர்
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்க போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுறியா?
3: சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
3: சார், சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா?
3: எந்ததா சார்?
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: ஆ, சொல்லு.
3: வர சார், ரொம்ப தேங்க்ஸ்
1: சார்.
3: டிபார்ட்மெண்ட்ல
1: செலவு பண்ணியது வாங்கி வாங்கி கொடுத்திருக்காங்க. மெசேஜ் பாஸ் பண்ண மடக்கி பிடிச்சிருப்பேன்ல, அதை விட்டு ஓடி புடிச்சு விளையாடாம அவன் பேட்டி சுத்திட்டு இருக்கீங்க.
3: இது 6 மாசம் சீக்ரெட் ஆபரேஷன்.
1: 6 ஆபரேஷன் 6 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. 6 மாசமா அவனை வச்சு அப்படி என்ன ஆபரேஷன் பண்ணீங்க?
3: உன்ன வந்து வச்சுக்கிறேன் வண்டி
1: அடியா.
3: வரும்போது
1: சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பேட உட்காந்து வர வேண்டியதானே.
4: தீவிரவாதியை பிடிக்க உன்ன யாரா வர சொன்னது?
1: சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரொமோஷன் குடுப்பீங்க.
4: டபுள் ப்ரொமோஷன் இல்லடா, டி ப்ரொமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி
1: ஏட்டா.

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயக்கிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி சத்துறீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டார.
0: அங்கதானே உதைக்குது, அதை அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல்? மாலினி, ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு, ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படின்னு நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே. மாலினி, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கர வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயர்வுக்கு போனோமா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனோமா?
1: அதெல்லாம் வேண்டாம், வாங்க.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முடிவா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம்
1: போறீங்க,
0: கதவை தாழ போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடனா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யாரது மூணாவது ஆள்? யாரது?
1: அதாங்க,
0: இத உண்மையே கூட சொல்ல மாட்டேங்கிறாள.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா?

அறுக்கும் நன்னிகள் இது ஆள் ஒடுக்குது, ரெண்டு தோல் துடிக்குது, மன துடி

0: கெட்டதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில்
1: இருப்பது நேத்து வர சொல்லி சொல்லிவிட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லி விட்டியா? சொல்லி விட்டுருந்தா என்ன வந்து நின்றுப்பா?
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன்?
1: ஏ நீ செவுடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டிருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எல்லுன்னா என்னையா வந்து நிப்பேன்? நான் என்னன்னா நீ என்ன வந்து
0: நிப்ப? இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன் சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், முள்ள மாறி தரம்,
0: இல்ல ராசா
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா
1: கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்க வேற ஒண்ணு செய்யற.
0: நீதான்
1: கைய காலான்னு நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே.

0: மச்சான் இங்க வாங்கல.
1: என்ன மாப்பிள்ள
0: கொஞ்சம் கடையை பாத்துங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு
1: போயிட்டு வாங்க. அடையங்கப்பா தங்கச்சி மாப்பிள்ள கடையை நல்லா தாயா வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள வியாபாரத்தை கத்துட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்புற நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்டு வேண்டியதான்.
2: கடைக்கு புதுசா
1: பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன்.
1: முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? நீ முதல்ல கடல தானே கேட்ட?
2: ஆமா.
1: அப்புறம் என்ன?
2: இல்ல நல்ல நல்லெண்ணான்னு கேட்டியா? சுத்தமான
1: அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லெண்ணாப்பா?
2: அப்ப ஊத்து, இது கடல
1: தானே? ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க. இனிமே பணியே கிடையாது.

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்காரர். ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்காரன் நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்துருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ, யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர். வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி.

அந்த சூட்டுக்குன்னா அந்த சூட்டுக்குன்னா வந்தாரு ஜோட்டுக்குன்னா இப்ப ஜோடு அந்த சூட்டுக்குன்னா வந்தாரு ஜோட்டுக்குன்னா இப்ப ஜோடு அந்த சூட்டுக்குன்னா வந்தாரு இப்ப ஜோடா.

0: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா.
1: என்ன
0: அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான்.
1: ஐயோ, நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட பாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் புடிச்சிடலாம். இது சிறுசா இருக்கே, ஐயோ இதா இருக்கு பெருசு.
3: என்னாச்சு?
0: போலாம்
4: போலீஸ்.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ்ஸை போட விட்டாங்க. என்ன வெயில் தான், குடிங்கிளாசு போடலைன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: ஏய் மாப்பிளா, ஏய் துபாய் வெயிட்டிங் துபாய் கண்ணாடி பழவழங்கு. அம்மா இவ்வளவு நாள போடாம இருக்கீங்க, அவன் ஊருக்கு போயிட்டாமனு எடுத்து
0: போட்டிருக்க. வெள்ள பசியா பழனி மலைக்கு போன காதல விழுக போகுது.
1: இங்க பேசுறதா பழனி மலை கேட்க போகுது.
0: அவன் காதல கேட்கும் கேட்கும். அம்மா உனக்கு பெண்ணா
1: எங்க பிறப்பிட்டீங்க?
0: ஏட்டா சொட்ட போயல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுவானா? ஏட்டா அப்படி உயிரை வாங்க. கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா நீ? என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போயிரியா? என்ன பாக்குற போயாக்கிட்டு சும்மா
2: காசு இல்லப்பா, காசு
0: காசு இல்லங்க. யாத்துக்கு அடியா காசு என்ன பாய்?

0: சத்தம் போட்டு சொல்லாத அத்தனை வாடக
1: மாலனி பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன் என் ஒய்ஃப் இப்ப சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேர் மாரணி மாரணி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான் சும்மா என்னடா அது படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன் என்னடா படிச்ச வேலை இருந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன் இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
0: மேனேஜர்
1: சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான் அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்
2: ஆமாங்க இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க
3: ரொம்ப தேங்க்ஸ்

அந்த பொழுதும்

மூக்கு மேல விரல வைப்பான், வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் காரில்?

0: நிறுத்துங்க. என்ன என்ன விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க?
1: ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்க தப்பு, கேள்வி
0: என்னன்னு வண்டி இங்க நிறுத்திட்டீங்க?
1: நானா நிறுத்தினேன், நானா நின்று போச்சு. இனிமே வண்டியை தள்ளினாதான் போகும்.
0: தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியும் விமானத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா இயந்திரம்.

0: வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம்.
1: சரி
2: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
1: நீங்க நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேச்சு வாங்கிட்டீங்க. போட வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு
0: வந்துட்டியே?
1: நான் இங்க வரலான்னு சொன்னேன், தம்பி தான் அங்கே சொன்னாரு. அட எதுக்கு?
0: ஒரு மரியாதைக்குதான்.
1: என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
0: பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ், ஆனா குதிரை ஆடு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பணி இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
1: தம்பி இந்த வெத்தரை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுதெல்லாம் பாத்துறோம். போடா போ, ஆறு இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி,
1: தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு.
2: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
1: பரவாயில்ல,
2: தட்டிக்கிட்டு இருந்தேன்,
1: சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன். என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரம்மாதமா வாசிக்கிறேன்.
2: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

0: அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பார்த்தா நம்மடா.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும் சொன்னீங்க இல்ல. இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும், எவனுக்கு தெரியும்?
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னடா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கு, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. அதை
0: நான் ஒருத்தன் மாப்பிள்ளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி காட்ட.
2: சரிங்க, இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா, போய் அடுத்த செக்ஷனை காட்டு, போ.
2: வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், அது இல்லையா, இங்க ரூம் நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ண பார்க்க லேட் ஆகும். அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சிக்கிட்டோம்னா, இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ண ஈஸியா பாத்துக்கலாம். என்ன நான் சொல்றது, நான் முதல்ல பொண்ண பாத்துட்டா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன், வந்திருக்க போலாமா?
3: அங்கிள் நீங்க தானே கல்யாணம் பாப்பல?
0: ஆமா, என்ன விஷயம்?
3: இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பாக்கணுமா?
0: எங்க?
3: அதோ அந்த ரூம்ல.
1: என்ன யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க. ஐயா, ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்தை பாருங்க, ஐயாவுக்கு வைக்கத்தை பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா? லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே.
4: யாரு உங்க ஃப்ரெண்டா?
1: அப்பே
0: என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன், அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்க மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
0: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டு இருக்க. அம்பிடிக்கா
3: அங்கிள்,
0: போடா. என்ன சின்ன பையன் ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்து ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா.
5: போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
1: ஆமாங்க, பேசிட்டு வர்றது என்ன தப்பு?
0: போ,
1: போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணாளியை பாக்குறக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது, அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான், நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?
5: போய் இவன் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம, ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ, போய் பாப்போம்.
1: ஆஹா, இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சு கூட பாத்தவங்களாச்சு, இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
3: என்ன தெரியறதுக்கு முன்னால
1: இவருதான் கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ.

0: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்த மட்டும் தரமாட்டேங்கிறா.
1: ஒருத்தம் மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ணா.
1: தெரியுமா? இதுக்கு சன்சில் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் எண்ணெய், ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிம்மிக்கு கேக்குது. ரவுடிங்க நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்போல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பாங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றது விட கஷ்டமான காரியம்டா. அதனால பிளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு கூடடா.
2: நீங்க என்ன இவங்கிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
3: சக்தியோட மச்சான்
1: என்ன?
2: இப்ப நீ பணம் தர போறே இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா?
4: சக்தி சக்தி சக்தி சக்தி சக்தி
3: இந்தாங்க.
1: அங்க அங்க

0: மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
1: காபி ரெடியா?
0: ரெடி.
1: கொண்டா சீக்கிரம் சீக்கிரம்.

0: சீட்டு கூட ஆட வர மாட்டேங்கிறான்.
1: நீ பாக்குற இல்ல
0: ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு.
1: எவடா உன்னை
0: கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதடா.
1: இல்ல நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு
0: கேட்டேன். நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி
0: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் ஏன் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
1: கோச்சுடா,
0: 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே அதுதானா விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன்.
1: டூப்பு
0: நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளும் கதறிட்டு பொண்ண கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காபி டிபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: ஏண்டா உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாம என் மேல கேச போட்டான்னா
1: கட்டாயம் போடுவான்.
0: கரெக்ட். ஆமாமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரி எனக்குடா.
0: சரி என்னன்னு சொல்ல, சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்டையா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமாகனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன்.
1: அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு விடுடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
0: சரி போறப்படு.

தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவ கவசம் நடராஜ பாதம் நவரசம்

0: என்ன அந்த தவுல்கார் ரொம்ப துள்றா, அந்த தவுல் இல்லாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன், அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்ன சிரிச்சுங்க, அப்படி இப்படி இருக்கும் ரெண்டுதான் ஒதுக்க வேண்டியதானே, வைக்க பொருள் கொடுத்த நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கொடுத்த இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுமா?
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்கா வரையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடுவு மண்டையில நச்சுன்னு அடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவான். சரியான வெறும் தப்பைய.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான்.
3: ஐயோ ஐயோ அண்ணே, அண்ணே
4: அண்ணே, அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு, இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை நிலவடி ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்குண்டான மரியாதையை கெடுத்துட்டியடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லாம ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒன்னு
0: என்னடா
1: அண்ணே,
0: என்ன
1: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க,
4: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த கல்வி பண்ண போ.
1: இது 100வது தேங்கா, இத உடச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிவிடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டேனா உனக்கு ஏலட்டு கடாவு வெட்டுறேன். அப்படியே முருகா இந்தா வாங்க.
2: இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறா, எவ்வளவு பெரிய தேச துரோகினி.
1: எது தேச துரோகியா அண்ணன்? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன.
2: ஏன்?
1: எனக்கு பிறந்த நாள்.
2: ஐயோ பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா, மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவிய படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான்ப்பா காப்பாத்தணும். ஐயோ என்ன என்ன
1: என்ன,
2: அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம், 1 கோடி ரூபாய்.
1: விழுந்தா 1 கோடியா?
2: கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய்.
1: அண்ணே உன்ன சொல்லி குத்தம் இல்லனே, என் வாய் என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன்.
3: வணக்கம். இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்னே.
2: அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு குடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து குடுக்கற
1: மாதிரி. என்னன்னு கோடி கோடியா அள்ளி இறக்கிற
2: காரணம் இருக்கு.
1: என்ன
2: முருகா, இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா.
1: தங்கம் யா சொக்க தங்கம்.
2: இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க?
3: தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவா செட்டில் ஆயிடுவேன்.
2: ஓ நீங்க என்ன செய்வீங்க?
1: ஆடு மாடு கோழி பண்ணி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன்.
2: ஓ சரி, இந்த ஆடு மாடல எங்க மேய வைப்பீங்க?
1: மேய வைக்கிறது அந்தந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது.
2: ஓ சரி,
3: ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா?
1: என்ன செய்ய?
3: காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி தொலைச்சிருவேன்.
1: பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா, அத போய் வெட்டியா? நீ வெட்டானி வெட்டி பாடுற, அதுக்கப்புறம் உசுரம் இருக்கானு பாப்போம்.
3: என்னது மாட்டை மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலிய அடைச்சேன்னா
1: வேலிய பிச்சேரி வேண்டாம்.
3: சொன்ன மரியாதை இல்லாம பேச உன்னை அடிச்சா.
2: ஹலோ, என்ன ப்ராப்ளம்?
4: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
2: தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது.
4: உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே, பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற?
2: அறிவிலனா அப்படிதான் விழும்.
4: ஏன் ராஜா?
2: தமிழ்நாடு அரசு பரிசு சிட்ட தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு.
1: 1 வருஷமா?
2: பின்ன எவனாவது பழைய சீட்ட குடுத்தானா, அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுனா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாக்கு ஆசைப்படுற, இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற? உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் எண்ணமே இல்லையா உனக்கு?
4: ஏப்பா இத முதலே சொல்லி இருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல.
2: ஐயோ ஆமா,
4: அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும்.
2: என்ன போட்டாங்க திட்டம்?
4: இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல.
2: எஸ்,
4: அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவன் கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு.
2: ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு.
4: மறுபடியும் தேங்காயா?
2: இது பரிகாரம்.
4: எது?
2: இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு, இத அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு.
1: கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான், இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனியே மூளை ஒண்ணு கூடிய கந்தா, அது குறைக்கிறது தேங்காய.

0: பிரியா, இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு, கட்டுப்பம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹேய்
3: நா, கூப்பிட்டீங்களாண்ணா?
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாத முடிவில பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கா? நீங்க
3: என்னன்னா அது, நீங்க சொல்லி நான் என்னன்னா கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் மலிமுடி, ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன கேக்குற நீ? என்னடா அது, என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கனா செட்டி செட்டி
2: தெரியாதா? டேய், நீ எகத்தாலும் பேசாதே, பேசாதே. பல முறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீ. இது எதுக்கு நடு வீட்டுல கொண்டாந்து போட்டிருக்க?
3: இந்த வெளிய இடம் இல்லைங்கன்னா அதனால உள்ள கையை போட்டிருக்கேன்.
2: இடம் இல்லையா? ஏண்டா சேப்பாக்க செடிய மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல முடிக்கான சட்டி போறதுக்கு உனக்கு இடம் இல்லையா? வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமா? அது முன்னால நெஞ்சு தெரியுற மாதிரி பண்ணிடும், முட்டி தெரியுற மாதிரி டவுசர் போறிய, அசிங்கமா உனக்கு?
3: போங்க, நான் இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க.
2: ஊதி பெருசாக்குறா? நான் என்ன பலூன் யாவரியா? டேய், பலூன் யாவரியாடா? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்ன தாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்ன தாண்டா, உன்ன தாண்டா. டேய், முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாட்டு, சிமிட்டல நிப்பாட்டுக்கிறல. இன்னும் முறைக்கிற அட்டா பாரு. ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க, எதுக்குறப்ப கதை சாத்துற நீ? எதுக்கு சாத்துற? ஓஹோ, பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. நானு அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கணுமா இல்லையாடா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா?
2: யாரு நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துன.
3: அப்ப நீ தான் நரி? அப்ப என் மூஞ்சவ எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அத சர்வத்தையும் அடக்கிட்டீங்க? மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க?
3: வாடா, இனிமே இந்த ஜட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க. முடியெல்லாம் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டாத்துறேன்.
3: இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ,
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: ஏய்,
2: என்னங்கய்யா?
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுருங்க,
3: தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்.
2: எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: தம்பி வரா.
1: அது எப்படிங்க பாக்காமே சொல்றீங்க?
0: கெட்டு போன நாத்தங்காய் ஜாடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம்.
1: ஏங்க இப்படி பொறாம போறீங்க? அவன் செண்டு போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா, செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத. நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா கிட்ட கேக்குறேன், உண்ட
0: கேக்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும்.
1: அப்ப கொடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாய்.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவளை கெடுத்துறாத.
2: மாமா வெட்டித்தனமா பேசாத. 100 ரூபா தர முடியுமா? முடியாதா?
0: முடியாது.
2: இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிக்கமா இல்ல?
0: என்ன தர ராஜா,
2: எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரை பண்ணி குதினா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்துறா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்த கணிக்கு இன்னைக்கு பேச்ச மாத்திர நியாயம் அது?
0: நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன்.
2: அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தா அந்த அக்கால கொடு.
0: அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு.
0: இந்தாடா இந்தாடா,
2: அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாகரிச்ச மாதிரி இருக்கு
0: உனக்கு. ஆமா.
2: ஆ, 500 ரூபா.
0: 500? ஏய்,
2: எப்படி இருக்கு என் தக்காளி?
3: போட பெருச்சாளி
2: போடி. நீ இல்லன்னா காமாச்சி அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க. என்ன
2: பண்றேன்
0: பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு. அவனை சொல்லணும்.
2: எங்க அக்கால தானே கட்டிருக்கேன்.
0: அவனையும் சேர்த்து என்ன சொல்றேன்? சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. என்ன வாங்கணும் கேட்டியா?
2: சுண்ணாம்பு
0: சுண்ணாம்புன்னு திட்டினேன்.
2: சரி, வேற என்ன வாங்கணும்?
0: என்ன வாங்கிட்டு வா. போடு.
2: என்ன
0: கடலை என்ன?
2: சரி விடு.

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீத்துவீங்க? ஏன்னா
0: சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்க, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா சொல்லுங்க.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும்னு உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து நான் எந்திரிச்சு போ.

நினைச்சண்ட துண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.

முடிச்சிடலாமா?

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே இல்ல, நீ காக்கா பிடிக்கிற என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
0: புல்லு வெட்டினேன்.
1: டெய்லி வெட்டுறவன் தானே?
0: இன்னைக்கு அதிகமா வெட்டி.
1: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
0: சுடுது
1: சாணம் இருக்குல்ல
0: இருக்கு.
1: என்ன உள்ளத சொல்லு.
0: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கை எழுத மாட்டீங்களா?
1: சொல்லு.
0: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
1: ஏடா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க. ஏடா வெறும்பையில என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போவோம்.
0: எஜமா அந்த நாய் கிட்ட இந்த நாய ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க. நான் பொறுத்து
1: நான் ஒன்னும் போட வேணாம், நீங்க வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத்தை சொல்லி பண்ணும்.
0: ஐயா நான் ஒண்ணு செய்யல.
1: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
0: சரி
1: அவ்வளவுதான்.

0: ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னான கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: எதுக்கு முனையா?
1: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க்யூ.
0: தங்கச்சி கொஞ்சம் கலங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு?
2: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
2: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்?
1: தெரியுமா?
0: கூப்பிடல.
1: போறேன்

மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது? கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரிக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ வேறல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆவுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது? தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாது நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: ஓ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீரு, நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்திரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்டயே வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான் சிவகாமி சொல்லிட்டாரா?
1: நீங்களே இப்பதான்
3: என்ன
1: இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: இன்னைக்கு ஸ்டைல்,
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போனும்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.